0: ஹாய் நமஸ்கார யா நிக்கலாம் அர்ஜுன் காபி கார்டு.
1: நமஸ்கார் யா நிக்கலாம் விஜயகுமார் கொடியால் பயில் பாத்திருந்தோம்ல
2: யானு லயன் கிஷோர் டி ஷெட்டி லகுமி தண்ட குட்லா.
3: நமஸ்கார யா நிக்கலாம் தெலிக்கத பள்ளி தேவதாஸ் காபி கார்டு.
4: நமஸ்கார யா நிக்கலாம் தத்தின குசந்தர் சின்ன விண்டி படேல்
5: நிக்கிற கிளந்து பிளே 107.8 FM ரங்க ரங்கதா பதில்.

0: அவே பிரகாரம் அப்ப காளிக்கு பக்தினு பறக்கணும். நீ பண்ண பண்ணின தட்டு பண்ணின பாத்திர நாளை தண்டதாப்பு நிறுத்தும் பொரியர் வஞ்சி புண்ணவாளன் புருஷோத ரூபோடு
1: ஆண்டாண்டதானே பொண்ணாண்டதானே
0: சம்பத்து சம்பத்தா சந்தான பாக்கிய திக்கு நெங்கு பாதக்கு வித்யாதர என்று புதரதிய அதிபத் நாலு வித்தியனு கல்தின கிருஷ்ணி ஆளாது போயால் அம்மாயன
1: மணிப்பந்தா
0: பண்ணி அரைக்கு ஜபதாரின் கொடுத்த என்ன மகளுக்கு சரியான அனுரூபதான நாடு வந்து வருடு வியவஸ்தே நீர் மல்புரட்டனு நீர் மல்புரந்து
1: மந்திரில மனசு மல்தேடன் தாள மல்தேடு
0: ஒத்தொந்து தரதாகாது போதில் இட்னட்ட சபைக்கு தோச்சு ஜேரு
1: மறுவேறப்பா
0: நிச்சலாயி பொறுத்துக்கு வரப்புனார் தானே வைத்து

0: ஜாதம் துப்பற காரணம் உண்டு.
1: தாதையா
0: போறதினையான எதை துப்புனா பொறுத்துடு என்ன மகளுக்கு மதிமாதிக்கு பந்தியான் எதை எப்பன கீர பத்து பண்ண பாத்தியரா அரசுலா எதை எப்படே யானை ஏப்பன எங்க உள்ளேனா அடிமுட்டையில் தரவெச்ச மல்படி என்ன மகளுக்கு சரியான ஆளுநர் நாடு ஜவதாரி எங்கு கொடுத்து பொருளேந்து வந்து போயார் போயினார் இனி கடைசாது பத்தாரு தாதாண்டு தாதாட்டனை அமல்த்தாரு
1: காவந்தரே
0: ஓ
1: இடமுட்டா ராஜகுமாரிக்கு நம்ம ஆணுலைன பாவ சித்திரன்னு தொஜிப்பாய
0: அந்த
1: தொஜிப்பாய் நல்ப ஆர்ண மனசுடு பக்தரன் சித்தம் பிரஷ்ன வஞ்சி பொருளோந்து பந்துனவு கேவல மோனடித்துண்ட யாவுஜி எங்க மனசுடு பொருளிப்பு நயபோடு மாத்திரத்து வித்தியடு பொருளித்து நயபோடு அஞ்சின வித்யாவந்தே ஓலுள்ளே இந்த பந்துனவு நம்ம ஈத்தனட்ட நாடியா நம்ம நார்தனவுல ஆர்ண கண்ணுக்கு பத்தி இனி நம்ம தீர்மானம் அல்த்துண்டதானே
0: கெஞ்சவு
1: ஸ்வயம் வர அந்த தீர்மானம் அல்ப்புணம்
0: ஓஹோ ஹோஹோ பொன்னன மனசுக்கு ஏறு ஆய்க்கேப்பன ஆயனு
1: தாயப்பண்டா ஒஞ்சி பொண்ணகு ஒஞ்சி ஆணு பண்புனவு பிரம்மலிக்கு தத்தே பிரம்மதேவர் பரதே கடப்படுவி இஞ்சினாயகு இஞ்சின ஆணு இஞ்சினாயகு இஞ்சின பொண்ணு இத்த ராணி ராஜகுமாரி ஈத்த கல்த்துதொலுந்து பண்புனா ஒஞ்சி மனசுடு இத்தனுந்தான்ல அல்லது ஒஞ்சி சூரான்ல எச்ச கல்த்துனாய ஏறான்ல இப்பாயனா
0: இத்த ஈரு தாதாட்டனே மல்த்தரு நிக்கு
1: யான பண்புன ஒஞ்சி இஞ்சோ ஸ்வயம் வரா அந்த பண்புன ஒஞ்சி தீர்மானம் அல்புகா ஸ்வயம் வரகு போடு போட அப்பனா சித்தன மாத்திரைகள ஓலேன பொருத்துலாத்துல அக்கல பூரா பரவந்தில்லேரு இத்த தசமிக்கு பத்தது சேர் பேரு பனவந்துள்ளேரு
2: அந்த மந்திரிலும் மனசு மல்த்தட ஆயனாத்து மேல மல்பவர் பண்டிதேவு
1: ஆனத்தா எங்க பாரிதோஷக திக்கடத்தா என்ன ஈத்து மல்ல பேலைக்கு பேலதான கைது பாரத
2: மந்திரிகளும் மனசு மல்த்தேடா வா பேலெல்லாம் உங்களை மல்பவரு மண்ணேன்
1: மந்திரி அம்மா மந்திரி
2: பஞ்சது பண்ணாங்க.

மாத்திரல வன் பேரு கோரிக்கையில தந்து புள்ளியானது அந்த புள்ளியாய் புக்கனே கோரிக்கையில புண்ணுனது ஏரைகளை கொட்டி யார் நினைக்கல சுந்தரரை மந்தார நிக்கலுக்கு ஏன் வந்துள்ளாரு ரேடியோ சாரங் 107.8 FM ரங்கு ரங்குத பதுக்கு.

0: சபாஷ் மந்திரில பாத்திரக்கையான மெச்சிய
1: காமந்திர
0: ஓ
1: இருந்த பாத்திரக்கு ரெண்டு பாத்திர பணம் எஞ்சரவல்லி
0: தானே
1: கொஞ்சம் எல்லிய விஷய சுவாமி
0: எஞ்சினோ
1: எப்பல பிலி பிலித்த லெக்க இத்தன மரியாதை பில்லி பிலித்த ஜாகேன சத்தது போற வல்லி அத்த பிலித்த ஜாகேன எலிக்குளு பத்தது உண்டார்ல வல்லி அல்ப ரெட்டெட்ல மரியாதை போப்புல பிலித்த
0: இத்த பிலி ஓண்டு எலி ஓண்டு
1: ஈரு ஓலகன கொர்னதான் சரி ஓலகன கொர்னக ஈர்ன பரிட்டு உண்டோடாயின எங்கல்ல கந்தன மந்திரி மாண்டலி கேர்னக்கு கேலா சதவு நம்மட சம்பளக்கு பெண்புடாக்கலேன் குரா வீட்டுக்கே பார்த்தேர்ற ஈரு சேர்சா வந்தார்னு நம்ம கனத்த தாதா
0: மந்திரில சர்வல்ல தெரிஞ்சினாரீர் லோகமுகடுஞ்சி பாத்திரண்டு ராஜா பிரத்யக்ஷ தேவதா அப்பன் பேர் ராஜா ஆயினை அரசு மைட்டடு குள்ளினாய லோகக்கு தேவருக்கு சமா அபகான தேவரு மித்து திருத்து பண்ண வேதன வல்பேரா பணிகே அவியத்தோ காலார்து என்னட்டு கிட்டினாய கேச்சு ஆயன வேதாய வந்து தூத்துஜே என்ன ஆத்மி என்ன சக்கே மந்தி இச்சேட்ட என்னட்டு கூட வந்து பத்த
1: அந்த சுவாமி ஈரு வேலைதாய பண்றது தூத்திஜாரு ஆண்ட நமஸ் ஒக்கல சரியாது மந்தபாடின பொல் நெய்யாப்பு ஐன காய்பாண்ட நெய்யாப்பு அப்பகந்த நம்ம மித்த மட்டுக்கு போனகா ஈ பொல் நெய் ஆவுடு தாதாவுடு பல்லே பேருத ஒஞ்சே சத்துவ ஜத்தொந்து ஜத்தொந்து ஜத்தொந்து ஜத்தொந்து போடு
0: மண்ணுபாடு
1: நம்ம ஈத்தனட்ட நாடியா நம்ம நாடுனவுல அருணா கண்ணுக்கு பத்தி இனி

யான் ஹுசைன் காட்டிப்பள்ள பாத்திருந்துள்ள கன்னடா துளு பக்க பேரி பாஷடியான சாகித்ய கிருஷிமல்த துளு பாஷத மஸ்த் பத்தியலு சாரங் ரேடியோத மூலக்க நிக்கில் கேந்து போவாரு. துளு பாஷ எங்கள்னா அப்ப பாஷ ஆயினர் தாத்திர நிக்கில் மாத்திர துளு பாஷத காரியக்கிரம நிரந்தர கேனந்து பிள்ளை சாரங் ரேடியோடு இ துளு காரியக்கிரம பிரசார வந்து கொண்டு அக்கலைக்கு நிக்கில்னா புரோத்சாக கொர்லை